0: ஓடி பொக்கல் சுத்தே உஷாரு எந்தின்ட்டோ ராவு புலேனி பப்பு ஷாரு
1: கோஷி கொங்கடி மாகட்டு பொட்டு எட்டைதே கட்டை தரி சூஸ்குந்தாம் பட்டு அம்மலி கட்கா

விஜய் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜி அண்ட் லிவர் ஹாஸ்பிடல், பீமபுரம். டாக்டர் விஜயானந்த் குமார் வேகிராஜு, MD, DM, கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜி கரி ஆத்வரியம் லோ அன்னிரக்